கல சன் குந்தி கே சன் குந்தி ஐஷா சன் குந்தி அத்தே ஆதிசம் செக்கோ கல சன் குந்தி கே ஆதிசம் செக்கோ கலா.